0: ஏதோ அதை கொண்டு விடுவேன் மறைக்கு. ஆனால் இந்தியா உங்களுக்கு மழை ஓய் ஓயிடா மறக்க பொருட்டு வந்துடுவோம் மழா கேச்சா மறக்க பரவாயில்ல.
1: Double J.

பிறந்தார். கோல் மாதால் கொன்று மறைக்கு அரைஞ்சியாங்க ஒழுமை ஒழுவுறா மறக்க பொருட்டு வந்துடுவோம்மாளா எச்சா மறக்க பரவாயில்ல.